0: 878169515400247684 അഹല്യ ഫൗണ്ടേഷൻ ഐ ഹോസ്പിറ്റൽ പാലക്കാട്. നിങ്ങളുടെ കാഴ്ച ഞങ്ങളുടെ ഉത്തരവാദിത്തം.
1: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ FM.
2: உலகத்துல இவ்ளோ பொண்ணுங்கள் இருந்தும் நான் ஏன் ஜெஸிய லவ் பண்ண, இப்படி கேக்குற மாதிரி உலகத்துல இவ்ளோ லாங்குவேஜஸ் இருந்தும் நான் ஏன் தமிழ லவ் பண்ண, அந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லைங்க. வணக்கம், வெல்கம், திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்ய FM. நாம இன்னைக்கு தமிழ் மொழியை பத்தி பேச போறோம். எல்லா லாங்குவேஜஸுக்கும் இந்த பெருமை கிடைச்சதில்ல. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் 2004 நம்ம தமிழுக்கு அந்த பெருமை கிடைச்சிச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம டெய்லி யூஸ் பண்ற பல வேர்ட்ஸும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ அத நினைச்சா செம்ம சர்ப்ரைஸ் இல்ல. இப்ப நாம பேசுறது அன்னைக்கு எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசிருப்பால. அதனால தமிழ் ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்ல, அது நம்ம ஐடென்டிட்டி, நம்ம கல்ச்சர், நம்ம ப்ரைட். சோ இப்போ இந்த செம்மொழியை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் பாடல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. ஏதோ சென்னை தமிழ் எல்லாம் சொன்ன உடனே எனக்கு சென்னை செந்தமிழ் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. எஸ் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து இந்த பாடலுடன் நம்மளோட ஷோ நாம ஸ்டார்ட் பண்றோம். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா FM.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. സിനിമാവുക്ക് വന്ന ആരംഭത്തിലേ അവർ നിറയെ ക്രിറ്റിസിസം ഫേസ് പണാറ്. ഹീറോ മാതിരി ഇല്ലെന്ന് കൂടെ சொன்னாங்க. ஆனா அவர் கிவ் அப் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பேச போறது ஆக்டர் தனுஷ பத்தி. ஸ்டெப் பை ஸ்டெப் ஹார்ட் வர்க் பண்ணி இன்னைக்கு இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்காரு. ஆக்டர் மட்டும் இல்லங்க, சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர்னு பல டேலண்ட்ஸ் இருக்கு. வைதிஸ் கொலவரி அந்த சாங் போதும்ல, உலகம் முழுவதும் அவரை நோட்டீஸ் பண்ணது அந்த சாங்கால. தனுஷோட ஜேர்னி பார்த்தா நம்மளுக்கு ஒரு லெசன் சொல்லுது. உங்களை யாராவது டவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை மைண்ட் பண்ணவே கூடாது. நீங்க உங்க ட்ரீம்ஸ நம்புங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சக்சஸ் கண்டிப்பா வரும். சோ இப்ப தனுஷோட எந்த பாடல் கேட்கலாம்னு யோசிச்சா, வேலை இல்லாப்பட்ட தாரி படத்துல இருந்த பாடல் கேட்கலாம், வாட்டக்க ரிவார்ட். எஸ் ஆன் அஹல்யா எஃப்எம், திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ, ஸ்டே டியூன்ட்.
1: யோ பாய்ஸ், ஐ அம் சிங்கிங் சாங், சூப் சாங்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. റീസെന്റാ நிறைய பேர் பேசிட்டு இருந்த ஒரு சீரிஸ் அதுதான் குட் வைஃப். இதுல நம்ம பிரியாமணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. ஒரு வைஃபா அம்மாவா லைஃப்ல வர சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ற ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கேரக்டர். நீங்க கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கலன்னா பாத்துருங்க. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ஐ மீன் காஸ்டியூம்ஸ் ரொம்ப அதிகமா எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா ஓவர் கிளாமர் இல்லை, சிம்பிளா எலகண்டா அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ சீரீஸ் பார்க்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ரியல் பர்சனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸும் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. நீங்களும் கொஞ்சம் பார்த்து பாருங்க. அண்ட் இப்போ நாம ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். பிரியாமணி அப்படின்னு சொன்னா எனக்கு தமிழில் இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இருக்கிற பன்னாரஸ் பட்டு கட்டி பாட்டு தான் நாம இப்போ அடுத்ததா கேட்க போறேன். உங்க கூட அகல்யா FM. This is RG Hira. Stay tuned.

தமிழ் கல்ச்சரை பத்தி யோசிக்கும் போது நமக்கு ஞாபகத்துல வர்ற முக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒண்ணுதான் ஜல்லிக்கட்டு. இது ஒரு கேம் மட்டும் இல்ல, பல ஜெனரேஷனா கண்டினியூ ஆகிட்டு வர ட்ரெடிஷன். ஆனா சேஃப்டி முக்கியம் தானே, அதனால சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னன்னா ஜல்லிக்கட்டு எல்லாம் நடத்தலாம், ஆனா ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்ச்சர் ப்ரிசர்வ் பண்ணணும், அதே நேரத்தில் ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் சேஃபாக இருக்கணும் இல்லை. ஸோ ட்ரெடிஷனும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்த ஒரு ஈவெண்ட் இப்போ ஜல்லிக்கட்டு. இப்போ ஒரு எனர்ஜெட்டிக் தமிழ் பாடல் கேட்கலாமா? இந்த ஜல்லிக்கட்டுன்னு சொன்ன உடனே ரோம்ல எல்லாம் இந்த புல் ஃபைட் மாதிரி எல்லாம் நடத்தல, அதுதான் ஞாபகத்து வருது. கந்தசாமி படத்தில் பார்த்துருக்கல மாம்போ மாமியா, அந்த பாடல்ல இந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுட்டு அந்த படத்துல இந்த பாட்டுல நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த பாட்டு தான் நெக்ஸ்ட் ஆன். திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. கங்கை கொண்ட சோழபுரம் பாத்திருக்கீங்களா? நீங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பொலிட்டீஷியன்ஸ் இல்ல பவர் இருக்கிற மாதிரி யாராவது வந்துட்டேன்னா அவங்களோட பவர் போயிடும் சொல்றாங்க. கப்பிள்ஸ் போனா ரிலேஷன்ஷிப் எல்லாம் ப்ராப்ளம் வருமா? இது உண்மையா இல்ல நம்பலாமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இந்த இடத்த பத்தி ஃபேமஸா இருக்கு. ஆக்சுவலி இது ராஜேந்திர சோழன் கட்டின ஒரு பெரிய கேபிட்டல் சிட்டி. ஆர்கிடெக்சரும் ஹிஸ்டரியும் செம்ம அமேசிங்கா இருக்கும். ஸோ பயப்படாம ஹிஸ்டரி என்ஜாய் பண்ண போற பிளேஸ் தான் இது. ஸோ நீங்களும் கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டுட்டு போயிட்டு வாங்க. ஓகே, இப்ப சோழ வரலாறே ஞாபகம் படுத்துற மாதிரி ஒரு பாடல் நாம கேட்க போறோம். பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து பொன்னி நதி பாடலுக்கு அப்புறம் we will be right back on Ahalya FM. This is RJ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ചില പാടൽകൾ അപ്ഡിയെ നമ്മളോട് മനസ്സിൽ ഉക്കാറും, ഒരു ചെയർ പോട്ട് അപ്ഡിയെ അങ്ങേ ഉക്കാറും, അந்த மாதிரி ஒரு பாடல். ஆனா இந்த பாடல் நம்மளுக்கு லைஃப பத்தி இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட் சொல்லி தருது. அந்த வேர்ட் என்னன்னா பயணம். பயணம்னா என்ன? ஜேர்னி. நம்ம லைஃபும் ஒரு பெரிய ஜேர்னி தானே. யூஸ்வலி நம்ம டெஸ்டினேஷன் பத்தி தான் யோசிப்போம், ஆனா ஜேர்னில நடக்கிற மெமரிஸ் தான் நம்ம லைஃப்ல பியூட்டிஃபுல் ஆக்குது. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் டேஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸ், ஃபேமிலி ட்ரிப்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ மெமரிஸ், இதையெல்லாம் டெஸ்டினேஷனை விட முக்கியமானது. ஸோ அதே மாதிரி நம்ம கூட டிராவல் பண்ற பீப்புளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறது முக்கியம்தான், ஆனா ஜேர்னி என்ஜாய் பண்றது அதை விட முக்கியம். ஸோ இப்போ பயணத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பாடல் கேட்கலாம். 96 மூவில இருந்து The Life of Ram அந்த சாங் தான் நாம இப்ப கேட்க போறோம். This is RG Hira with you on Ahalya FM. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. അച്ചമില്ലേ അച്ചമില്ലേ അച്ചം എൺപതില്ലയേ, കേട്ടിരിക്കീങ്களா? இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு சிம்பிள் மெசேஜ் சொல்லுது. அது என்னன்னா, பயம் நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எக்ஸாமுக்கு பயம் இருக்கலாம், இன்டர்வியூக்கு பயம் இருக்கலாம், புது விஷயம் ட்ரை பண்ணும்போது பயம் இருக்கலாம். ஆனா கரேஜ்னா பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பயம் இருந்தாலும் முன்னாடி போகிறது தான் கரேஜ். ஸோ இந்த மெசேஜ் தான் இந்த ஃபேமஸ் லைன்ஸ் நமக்காக சொல்லுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட லைஃபை ஃபேஸ் பண்ணி பாருங்க. நாம் அடுத்த சாங் கேட்க போகிறோம். அந்த சாங் கேட்டுச்சுன்னா அப்படியே நம்ம தான் நமக்கு ராஜா அப்படின்னு கேட்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பாடல் ஃப்ரம் த மூவி ஜெகமே தந்திரம், எனக்கு ராஜாவா. ஸோ உங்களுக்கே ராஜாவா இருங்க, அந்த பயம் எல்லாம் போகட்டும். உங்க கூட திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: அச்சோ எனக்கு போக வேண்டிய டைம் ஆயிருச்சே. ஆனா நான் ஒரு ஹொரர் படத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த ஹொரர் படம் அவ்வளோ பெரிய ஹொரர் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா பசங்களை எல்லாம் செம்ம பயத்தோட பார்த்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஹொரர் படம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் பார்த்த ஒரு படம். இந்த படம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த படத்தோட பேர் தான் காஞ்சனா. ஆனா கோஸ்ட் ஸ்டோரியா இருந்தாலும் காமெடியும் இமோஷன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்கள பயந்து கத்துறது கூட என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ ஹொரர் மூவினா பயம் மட்டும் இல்லைங்க, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும். இந்த ப்ரூவ் பண்ணன மாதிரி ஒரு படம். ஸோ இந்த படத்துல எனக்கு நிறைய சாங்ஸ், நிறைய சீன்ஸ் ரொம்ப ஃபன்னியா எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. பட் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாயா என் வீரா. அது வந்து ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிற ஒரு பாட்டு, ஆனா கொஞ்சம் ஹொரர் ஃபீலும் இருக்கு. ஸோ காஞ்சனா படத்துல இருந்து வாயா என் வீரா அந்த பாட்டு தான் இப்போ நாம கேட்க போறோம். ஸோ இந்த பாட்டோட நம்ம நிகழ்ச்சி இப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட நான் திரும்பி வருவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.